சோக்கடர்ச்சோ கர்மம் கோனோ தியாவ சாத்து குருவா அட்டினா பாவ போடி கப்படு சுவா.